0: இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்ப அவளையா. ஹி இஸ் தி ஒன்லி ஒன், தி மெகா ஒன்.
1: My Radio 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்ட்டே, வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெர்ல உடன பல்ட்டே.